சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

வணக்கம் வணக்கம் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்கார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேர்களே, நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு காட்டிலே ஒரு கீதம். இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் கலந்து போயிருக்கேன். பாடல்களை எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க ராமாவரம் அனுஷியா, அங்கதான் பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து நேயர்களும் இந்த பாடல்கள்லாம் கேட்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நிகழ்ச்சியில இடம்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாடல்கள் வந்து நம்ம கேட்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானது. அது இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னாக்கா, கவிஞர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய அவங்களோட பாடல்கள் வந்து ஒழிக்காத இடமே கிடையாது. இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் பூரா அவங்க பாட்டுகள் எங்கேயா ஒரு மூலையில ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அவருக்கும் கண்ணதாசனுக்கும் 1927 பிறந்தாரு, அதே மாதிரி 1928 எம்எஸ் விஸ்வநாதன் பிறந்தாரு. ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள் வந்து பாருங்க, அது ஒரு சிலருக்கு தான் வாக்கியம். இந்த ஜூன் மாசம் பாருங்க, இன்னும் பல பேர் பிறந்திருக்காங்க. கலைஞர் கருணாநிதி பிறந்திருக்காரு, அப்புறம் மணிரத்னம், இளையராஜா, விஜய், தேவயானை, அப்புறம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன், எல்லாருமே இந்த இந்த மாசத்துல பிறந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு பாத்தீங்களா? நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு சில பேருக்கு தான் இதெல்லாம் வாய்க்கும். அதனால இன்னைக்கு வந்து எம் எஸ் விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு பாடலை நம்ம முன்னாடி பத்து கேட்போம். கேட்டுட்டு அப்புறமா பத்து மத்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கலாம். நேர்களே, நம்ம எப்பயுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இசையை கேட்கணும். நம்ம சபரி வானொலி சீதநேசன் ஐயா வந்து இந்த நம்மளுக்காக ஒரு தளம் அமைச்சு கொடுத்ததுனால அவருக்கு ஒரு பாராட்டுக்கும் ஒரு பாட்டுக்கள். அவர் எப்பயுமே வந்து நம்மளுக்காகவே இருக்கிறாரு. அதனால நம்ம பாட்டு கொடுக்க தயங்க வேண்டியதே இல்லை. இப்ப முதல் பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் அக்கா என்ற படம். இதுல கவிஞர் கண்ணதாசன் பாட்டை எழுதியிருக்காரு, இசை எம் எஸ் விஸ்வநாதன் எழுதியிருக்காரு, வாணிபேரா பாடியிருக்காங்க, நைசா அமைச்சிருக்காங்க, வாணிபேரா மிக அமைச்சிருக்கு பாடியிருக்காங்க. பாரி இப்படி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் பொருத்தமா அமைஞ்சிருச்சு பாருங்க. சாதாரணமா தான் எடுத்தேன், எனக்கு இன்னைக்குதான் தெரியும் ரெண்டு பேர்த்தோட பிறந்த நாள்னு. இன்னைக்குதான் தெரியும் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதனோட பிறந்த நாள் இன்னைக்குதான் தெரியும். ஆனா முதல் பாட்டை எடுத்துருக்கிறதே அக்கா பக்கத்துல, அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு இதுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க. வாணிஜர் அம்மாவா பாடியிருக்காங்க, கேரி விஜயா அந்த பக்கத்துல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இணையா கதாநாயகனா நடிச்சிருக்கிற அந்த கதாநாயகனோட பேரு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அறிவில போடுங்க. இருக்கு இப்ப முதல் பாடலை கேட்டுக்கிட்டு அடுத்த பாடலுக்கு போகுது.

0: இன்னும் நேர்களே, ஒரு கச்சேரி கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல. ஆனந்தராம் குரல்ல எந்த பாட்டு கேட்டாலுமே நல்லா இருக்கும், எப்பயுமே நம்மளுக்கு சந்தோஷத்தான் கொடுக்கும். அந்த சென்னை 51 அகிலாஷ் இவர் வந்து நல்லா பதிவு போட்டிருக்காங்க, அருமையான பதிவு, அழகான பதிவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தனிப்பக்கத்துல கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாம் போட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி சார் ஜெயகணேசன் சொல்லியிருக்காரு, அந்த கேள்விக்கு நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம அடுத்த பாடலா கேட்கறதுக்கு முன்னாடி, கண்ணதாசன் வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல தான் பிறந்தாரு. இவர் எழுதிய நிறைய தொகுப்பு, அதாவது 4000 கவிதைகள், 5000 பாட்டுக்கு இவர் வந்து எழுதியிருக்காரு. சுயசரிதை எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அர்த்தங்கள இந்து மதம் அது எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து சேரமான் காதலி, சிவகங்கை சீமை, மாலையிட்ட மங்கை, இதெல்லாம் படமா ஆக்கப்பட்டது. எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு. சோகத்துக்கும் ஒரு பாட்டு, சந்தோஷத்துக்கும் ஒரு பாட்டு, சிரிப்புக்கும் ஒரு பாட்டு, தத்துவத்துக்கும் ஒரு பாட்டு, இப்படி பல பாடல்களை நம்மளுக்காக எழுதி கொடுத்துருக்காரு. வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன எந்த நம்ம நிலையில இருக்கிறோமோ அந்த நிலைக்கு ஒரு பாட்டு. இப்படிலாம் வந்து யாராலையுமே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இப்படி நம்மளுக்காக பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய சினிமா வசனம் கூட எழுதியிருக்காரு. நிறைய வசன சினிமா வசனம் கூட எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அதே மாதிரி என்ன சூசுனாலும் சரி, முதல்ல ஆரம்பத்துல வந்து 3 வயதிலே அவர் வந்து மேடையில பாட்டு பாடினாராம். பாட்டு பாடிட்டு அதுக்கு பிறகு அவர் இசை மேல கொண்ட ஆர்வம் தாங்க முடியாம அதுவே அவர் வந்து நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா திரைத்துறைக்கு வந்திருக்காரு. திரைத்துறையில வந்து நிறைய இசையமைப்பாளர்களோட பணி புரிஞ்சிருக்காரு. பணி புரிஞ்சது மட்டும் இல்லாம டி கே ராமமூர்த்தி இருக்காரு, அவரோட சேர்ந்து இசையமைத்த படம் பல படங்கள் இருக்குது. அப்புறம் தனியா இசையமைக்க ஆரம்பிச்ச பிறகு அவரோட இசையில வந்து நல்லா மெருகு ஏறணுச்சு. நல்லா ஒரு துல்லியமான பாடல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவர் பாட்டெல்லாம். அவரும் பின்னணி பாடகரா இருந்திருக்காரு, நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. இப்ப நம்ம அடுத்த நிகழ்ச்சி அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் வாயில்லா பூச்சி. இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, துணியல் மகாராஜன், டி கே கலா, சசிரேகா இவங்க 4 பேரும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. அசைதான் இந்த பாட்டு வந்து அயல் நாட்டு வானொலியெல்லாம் அப்ப வந்து அதிகமா நான் கேட்டிருக்கேன். இப்ப நம்ம சபரி வானொலியில முதல் முறையாக இதுவரைக்கும் இந்த பாட்டு நம்ம சபரி வானொலியில வரல. இப்பதான் முதல் முதலா அந்த பாட்டை நான் கொடுக்குறேன். இதுல வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த எனக்கு இந்த அக்கா வாயிலா பூச்சி இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து கேட்கும் போது எனக்கு பழைய ஞாபகம் வரும். என்னன்னா காலை காசி வந்து அக்கா படம் பார்த்தோம், அதே மாதிரி மத்தியானம் மேட்டிக்ஸ் வந்து வாயிலா பூச்சி பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் எல்லாம் நடிச்சிருக்காரு. நல்லா ஒரு ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த குடும்பத்தோட ஒரு குடும்ப கதை தான் இது. நல்லா இருக்கும் இந்த படம் பாக்குறதுக்கு. இப்ப நம்ம அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்போம்.
1: உங்க செருப்பை தொட்டு கும்பிட நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன்.
2: ரொம்ப ஓவரா போறேன்.
3: என்னங்க என் தம்பியை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. உங்க காலில் விடுறான், உங்க காலுக்கு செருப்பு எடுத்து போடுறான்.
2: காலுக்கு செருப்பு போடுறவன் தான் அந்த காலையும் வாரி விடுவான். என்னவன புரிஞ்சுக்கலையா?

0: நம்ம அழகர் மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் வந்து இணம்பியிருக்காரு. இதில் நான் ஒரு இது கேள்வி கேட்க மறந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்தேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். இப்போ பாடலை தொடர்ந்து கேட்போம்.
1: உங்க செருப்பை தொட்டு கும்பிட நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன்.
2: ரொம்ப ஓவரா போற.
3: என்னங்க என் தம்பி, நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. உங்க காலில் விடுறான், உங்க காலுக்கு செருப்பு எடுத்து போடுறான்.
2: காலுக்கு செருப்பு போடுறவன் தான் அந்த காலையும் வாரி விடுவான். நீ என்னவரை புரிஞ்சுக்கலையா?

என்ன நேர்களே, ஒரு அரிதான பாடலை அழகாய் கேட்டவன் இல்லையா? இந்த பாடலை பாடியவர்கள் வந்து ஏ எல் ராகவன், மலேசிய வாசகர் சசிகலா, டி கே கலா, சத்தரேகா, இது நாலு பேர் தான் பாடியிருக்காரு. நான் தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டிஆர் பாப்பான்னு வந்து சென்னை அம்பத்தூர் அகிலாசி பேர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்போ நம்ம அடுத்த பாடலை கேட்க, நம்ம இப்போ அடுத்த பாடலை கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் இல்லையா? இது மாதிரி வந்து எம்எல்சிஸ் அதனை பற்றி மறுபடியும் சொல்லணும்னாக்கா, அவர் வந்து இப்போ எல்லாரையுமே நிறையா பேசா வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. பாடல் ஈஸ்வரி, எல்லா ஈஸ்வரியோட பாடியிருக்காரு. ஸ்ரீ சுசீலா, ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம், இயேசுதாஸ், எல்லா பாடையும் பாடியிருக்காரு. அதுவும் சேர்ந்து பாடின பாட்டுலாம் நிறையா இருக்கு. அது மாதிரி வந்து அது மட்டும் இல்லை, அவரோட இசையில மட்டும் பாடல, மற்றவங்களோட இசையிலையும் பாடியிருக்காரு. இப்போ இந்த தலைமுறைக்கு சேர்ந்தவங்க கூட பாடியிருக்காரு. ரகுமான்ட்ட பாடியிருக்காரு, அப்புறம் பரத்வாஜ் கிட்ட பாடியிருக்காரு, இப்படி நிறைய பேர்கிட்டெல்லாம் பாடியிருக்காரு. அண்ணன் அந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு நம்மளுக்காக. இவரோட இசையை கேட்கணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு. சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இந்த பாட்டெல்லாம் மென்மையான பாடல். அது சுசீலா அம்மா பாடணும், அவங்க அந்த அவங்க இசையில அப்படி பாடும்போது நம்மளுக்கு வந்து பல பாடல்கள் சுசீலா அம்மா பாடல் வந்து நம்மளுக்கு மனசுலயே நிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் நல்லா தேசிய விருது வாங்கியிருக்காரு. இவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம அடுத்து கேட்க இருக்கும் பாடல், இது இவர்களின் கதை. இந்த படத்திலிருந்து ஆனந்த இல்லம் அகந்த உள்ளம், இந்த பாட்டெல்லாம் வந்து தமிழ்நாட்டு வானொலியில அதிகமா ஒழிக்காத பாடல்கள் தான். இப்ப நம்ம கபரி வானொலியில கேட்க இருக்கோம். நேர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த பாட்டை பாடுறது இப்ப சுசீலாமா, ஆனா அவரோட கூட பாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சு அனுப்புங்க பாக்கலாம்.

ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். இந்த பாடலுக்கு இசை சி குமார், ஆடியோர் வந்து ஏ எம் ராஜா. இந்த விடையை வந்து சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதரன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதுரை மாட்டுப்பாவனி அழகரும் கொடுத்துருக்காரு. அவங்க இரண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பாடல்களை கேட்கணும்னா ஆன்லைன்ல தான் கேட்கலாம், வேற எங்கேயுமே நம்ம போய் கேட்டா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். அடிக்கடி அப்ப எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாடல்லாம் கேட்கும்போது. நாம அடுத்து கேட்கிறது பாடல் இன்ஸ்பெக்டர் மனைவி. ஏ சுசீலா பாடியிருக்காங்க. ஒரு துள்ளலான பாடல். நேற்று கோவை ராஜேஸ்வரி விட்டு போன பாடலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க கேளுங்க. ஜப்பான் நாட்டு கப்பல் ஏறி ஒரு சிவந்தாளா அந்த பாடல். இந்த படத்துல கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த பாடலை இந்த துள்ளல் பாடலை இப்பொழுது நம்ம கேட்கலாமா? அதுக்கு முன்னாடியும் மணி நேரம் என்னவென்று பார்த்து கொடுங்க. 10:26 ஆகிறது. பாடலை கேட்கலாமா?

ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பாடலை நல்லா கேட்டோம் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குல்ல சுண்ணன் பாடல். நீங்க எந்த பாட்டை கொடுத்தாலும் அருமையா பாடுவாங்க, அது சொல்ல வேண்டியதில்லை. அதாவது தை பொண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லாமல் அந்த மாதிரி அவங்க நல்ல குரல், அருமையான குரல்ல பாடியிருக்காங்க அந்த பாட்டை. நான் கேட்ட கேள்விக்கு வந்து அழகான பதிலை கொடுத்துருக்காங்க. கோவை சரவணம்பட்டி காயத்ரி, சென்னை அம்பத்தூர் ஸ்ரீதர் அகிலா ஸ்ரீதர், அப்புறம் வந்து இவங்க அழகர் சாதியும் போட்டிருக்கா, அழகரும் போட்டிருக்காரு, மதுரை அழகரும் போட்டிருக்காரு, முத்துராமன் ஜெயசித்ரா மேஜர் சுந்தரராஜன் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க மூணு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்களோடு உரையாடு கொண்டு இருப்பது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் காட்டிலே ஒரு கீதம். இந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது அந்த சபரி வானொலியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு உடன் பணிபுரியும் அனுஷா மேடமும் என்னோட பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் தனிப்பக்கத்துல கோவை ராஜேஷு, ராஜேஸ்வரி, பூவேஸ்வரி, மற்ற எல்லா நேர்களுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல் புதிய தோரணங்கள் அப்படின்னு ஒரு படம். இந்த பாட்டு வந்து மூக்குத்தி பந்தலிலே முன்னே ஒரு சத்தக்கல்லு இந்த

ஒருத்தர் அறிமுகம் ஆனாரு, பிரசனான்னு ஒருத்தர் அறிமுகம் ஆனாரு, இப்படி பல பல நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வந்தாங்க. ஆனா ஒரு படம் ரெண்டு படம் மூணு படம் இப்படிதான் நடிப்பாங்க, இப்படிதான் நடிச்சுட்டு இருந்தாங்க. இதுல ஒரு இந்த நான் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போ நிறைய படத்துல ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க, நிறைய படம் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே, அந்த நடிகை நடிகையும் யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த பாடலை நம்ம கேட்டுட்டு அடுத்த பாடலுக்கு போவோம்.

0: மூக்குத்தி மூக்குத்தி மூக்குத்தி தொங்கலில முன்னே ஒரு பச்சை கல்லு,
1: பக்கத்துல சிவப்பு கல்லு, பார்க்கும்போது இழுக்குதா
0: அம்மாடி.

0: தண்ணீரே மறைஞ்சுக்கிட்டு குளிக்கையிலே ஓரளவு நாம் பார்த்தே உள்ளம் எல்லாம் இனிக்குதடி.
1: முன்னே ஒரு பச்சை கல்லு
0: பக்கத்துல செவப்பு கல்லு பார்க்கும் போது இழுக்குதடி.

அழகான குத்து பாடலை நான் கேட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கறதுக்கு. பல முறை வந்து நம்ம இந்த பாடல்லாம் கேட்டிருக்கோம். இதுக்கு சரியான விடையை போட்டிருக்கிறவங்க நேயர்கள் வந்து சென்னை அம்பத்தூர் அகிலாசீதரும் போட்டிருக்காங்க, சரத்பாபு மாதவி அப்படின்னு. அதே மாதிரி மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தேன்மொழியும் வந்து நம்ம நிகழ்ச்சியில, சோழச்சேரி தேன்மொழியும் வந்து நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நம்ம அடுத்ததா கேட்க இருக்கு, இப்ப மாதவி எல்லாம் வந்து மாதவி சரத்பாபு இவங்க எல்லாருமே வந்து நல்ல நடிகர்கள், நல்ல நடிகர். மாதவி இப்ப பாத்தீங்கன்னாக்கா நிறைய படத்துல எடுத்திருக்காங்க. தம்பிக்கு எந்த ஊரு, டிக் டிக் டிக், அப்புறம் வந்து சத்யசுந்தரம், அமரகாரியம், இப்படி நிறைய படத்துல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சரத்பாபு வந்து ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா மெக்கி, மனக்கணக்கு, நிலம் நிஜமாகிறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம், நல்ல படம். இவருக்கு நிறைய படம் வந்துச்சுங்க. ஆனா ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர், அமைதியான ஒரு கேரக்டர் தான் நடிப்பாரு. அது உண்மை மலரமே பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்துக்கும் இவருக்கு எப்பப்பட்டாலும் ஏழாம் விருப்பமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினிகாந்தோட ரெண்டு மூணு படம் சேர்ந்து எடுத்துட்டாரு. அண்ணாமலை, வேலைக்காரன், முத்து, இப்படி நிறைய படத்துல அவரோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கு பாடல் தங்கதுரை. இந்த படத்துல வந்து வாடா கண்ணே வெள்ளாடி அப்படின்னு பாட்டு, ஒரு அரிதான பாட்டு, ஒரு அழகான பாட்டு. நேர்களே உங்களுக்காக ஒரு கேள்வி, இதுல வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா ஒரு பையன் நடிச்சிருக்காரு, அந்த நட்சத்திரம் யாரு அப்படிங்கிறத நீங்க போடுங்க. இந்த குழந்தை நட்சத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகரா இருந்தார். சின்ன பிள்ளைல எல்லா படத்துலயுமே நடிப்பார் இவரு. இவரு தான் அந்த படத்தோட ஹீரோனே சொல்லலாம், அந்த அளவுக்கு அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அந்த அவர் பேர் என்னன்னு நீங்க பதிவுல போடுங்க. நன்றி. இந்த பாட்டை நம்ம இப்ப கேட்கலாமா, தங்கத்துறை பாட்டை?

நேயர்களே, எல்லாரும் அவங்க குரல்ல அவங்க அற்புதமான பாடலை கேட்டோம். இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சபரிவாரங்கள் இப்ப கேட்டோம் இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு சரியான விடையை போட்டிருக்காரு மதுரை மாட்டுத்தாவணி அழகன் மாஸ்டர் சேகர்னு போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் கோவை காயத்ரி, தரவரம்பட்டி காயத்ரி, சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், மதுரை மாட்டுத்தாவணி அழகர், அப்புறம் சோழன்கேரி தேன்மொழி தேன்மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னோட கோவை தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி எல்லா நேர்களும் பேசிட்டு இருக்காங்க. என்னோட உடல் பணிபுரியும் அனுஷாவும் அனுஷா அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்களோட கலந்து இருக்கேன். நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். காட்டிலுமே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் சில பாடல்கள் மட்டும்தான் இருக்கு, அதையும் கேட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்பொழுது நேரம் பத்து மணி 48 நிமிடம் ஆகிறது. நாம் அடுத்து நம்ம கேட்க தெரிவு பாடல் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இந்த படத்தில் ஒரு பாடல் நீரை இந்த பாட்டு தான் இப்போ வர இருக்கிறது. நேர்களே, உங்களுக்கான கேள்வி, இந்த பாடலை பாடியவர்கள் யார், இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பதிவில் போடுங்க. இந்த பாடலை பாடியவர்கள் யார், இந்த படத்தோட வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இந்த படத்தோட இயக்குனர் யார் என்று தெளிவாக போடுங்க. இந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாமா?

ஒரு மென்மையான பாடலை நாம் இப்ப கேட்டு வந்தோம் இல்லையா. இந்த பாடலுக்கு இசை பாடியது யாரு, பாடியது யாருன்னு கேட்டிருந்தேன், டைரக்டர் யாருன்னு கேட்டிருந்தேன், கரெக்டா போட்டிருக்காங்க. அகிலா ஸ்ரீ, சென்னை அகிலா ஸ்ரீதர், அப்புறம் வந்து பேர கோவை காயத்ரி போட்டிருக்காங்க, கரெக்டா போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் போட்டிருக்காரு. எஸ் ஏ சந்திரசேகர் பாடியது வந்து மாணிஜரம் சுரேந்தர்னு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆரம்பி பிரகாஷ் வந்து நல்லா இணைஞ்சிருக்காரு, இப்பதான் இணைஞ்சிருக்காரு. பிரகாஷா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து கரையில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் சரி தேன்மொழியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப நம்ம அடுத்ததா கேட்க இருக்கிற பாடல் மண்ணுவேட்டி மைனர். இந்த படத்துல வந்து மலேசியா வாசித்தாலும் உமாரமணன் பாடிய உன்னை பார்த்த நேரத்திலே உனக்கு மறந்துட்டோம் உனபடி. எல்லாமே அரியான பாடலா கொடுத்தோம்னாக்க நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இதாக இல்லையா, எல்லாருக்கும் எல்லாருடைய ரசனையும் நம்ம நிறைவேற்றுவோம். அதனாலதான் இந்த பாட்டை எடுத்து இளையராஜா விஷயம்ல. நேர்களை உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த படத்துல ரெண்டு கதாநாயகி, அந்த ரெண்டு கதாநாயகி பேரை சரியாக போடுங்க. போடுங்க பார்க்கலாம், பாடலை கேட்கலாமா?

ஒரு இளமையா இளமை சொல்லும் பாடலை நம்ம கேட்டு வந்தோம். அருமையான பாடல். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில போட்டிருக்காங்க. கோபனா சீதா சீதான்னு போட்டிருக்காங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், கோவை சரவணம்பட்டி காயத்ரி, இவங்க எல்லாருமே போட்டிருக்காங்க, சரியான பதில போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், சிறப்பு. இப்ப நம்ம அடுத்த பாடலா நம்ம கேட்கும் முன், இப்பொழுது நேரம் 11 மணி. அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல், நான் படத்தை சொல்ல மாட்டேன், இந்த படம் என்னன்னு நீங்க கண்டுபிடிங்க. வள்ளி அம்மை தான பாட்டு, நீ சுசிலா மனோரமா பாடியிருக்காங்க. ஆனா வந்து இந்த படத்தை, இந்த படத்து பேரை போடுங்க, இந்த படத்துல நடிக்க நடிகர் நடிகை கதாநாயகன் கதாநாயகி பேரையும் போடுங்க, யாருன்னு கரெக்டா போடுங்க. உங்களுக்கு ஒரு பரிசு பாடம். இப்பொழுது அந்த பாடலை இப்ப நம்ம பேசலாமா?

ஒரு அரிதான பாடலை அழகாய் கேட்டு வந்தது. மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் போட்டிருக்காரு, சக்கரவர்த்தின்னு கரெக்டா போட்டிருக்காரு. ஆனா வந்து ஜெய்சங்கரோட சேர்ந்து நடிச்சது சரிதான் இல்ல, ஸ்ரீபிரியா தான் எடுத்திருந்தாங்க இந்த படத்துல. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஒரு மென்மையான பாடலாம் அருமையா கேட்டு வந்தேன். எல்லாருமே கோவை தேமானது ராஜேஸ்வரி கூட வந்து தொலைதூசி நிகழ்ச்சியில வந்து என்னை கேட்டு பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த பாடலாம் நாம கேட்க இருக்கிற பாடல் மகாலட்சுமி. இந்த படத்தில் மயங்கும் உள்ளங்கள் அப்படின்னு பாட்டு. நேர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பாடலை பாடிய பின்னணி பாடகர், பாடகர் மட்டும்தான், அவரோட பேரை போடுங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒருத்தங்க அறிமுகம் ஆயிருக்காங்க, கதாநாயகி அறிமுகம் ஆனவங்க, அது யாருன்னு போடுங்க. இந்த பாட்டை பாடிய பின்னணி பாடகர் பேரோட பேர் என்னன்னு போடுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகியோட பேரையும் போடுங்க. நம்ம கேட்கலாமா?

அருமையான இசையில் அழகான பாடல். ஜானிய பிரகம் அப்படின்னு மதுரை மாட்டுத்தாழி அழகரும் சென்னை அம்பத்தூர் அகிலாசி பெரும் போட்டிருக்காங்க ஜானிய பிரகாம்னு. ஆனா இந்த படத்தோட கதாநாயகி கேட்டேன் முதல்ல, இந்த கதாநாயகி வந்து சங்கீதா. இவங்க வந்து தீபங்கிற படத்துல சிவாஜிக்கு தங்கச்சா நடிச்சிருப்பாங்க, அதே மாதிரி மகாலட்சுமியிலயும் ஜெயசங்கருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நெஞ்சிக்கு நெஞ்சிங்கிற படத்துல கூட ஜெயசங்கருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இப்படி பல படங்களை நடிச்சிருக்காங்க. ரொம்ப அதிகமா நடிக்கல, ஒரு சில படங்கள் மட்டும்தான் நடிக்காங்க. சங்கீதா அருமையான பாடல் நம்ம கேட்டோம். அடுத்த பாடல் பாடலை போ பாடல் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அனுப்புங்க. மஞ்சள் நிலா காயில், மஞ்சள் நிலா காயில்ன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப அரிதா இருந்துன்னா இந்த பாட்டை போட மாட்டாங்க. நம்ம தொடரி வரணையில நம்ம இப்ப கேட்க இருக்கிறோம். இந்த பாடலையும் கேட்டுவிட்டு இந்த படம் இந்த இந்த படம் என்னன்னு நீங்க போடுங்க. இருக்கலே பாடதா கேட்கலாமா?

இதுக்கு முன்ன ஒளிபரப்பின அந்த பாடலுக்கு சக்கரவர்த்தியும் காயத்ரி போட்டிருக்காங்க, இப்பயும் போட்டிருக்காங்க. மகாலட்சுமி கதாநாயகி யாருன்னு போட்டிருக்காங்க, சங்கீதானு சோவை சரணப்பட்டி காயத்ரின்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்பொழுது பாடலை கேட்டோம்.

நேர்களே, ஒரு துள்ளல் பாடல் தான் இப்ப கேட்டோம். குமாரமான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அழகா பாடினாங்க இல்லையா. இந்த பாடலுக்கு சரியான விடையை போட்டிருக்கிறாங்க மதுரை மாட்டுத்தாவணி அழகர் வேன்மொழி, அப்புறம் காயத்ரி. இந்த மூணு பேரும் போட்டிருக்காங்க. இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் கூடுதல் தகவலா வந்து இவரு போட்டிருக்காரு. இந்த படத்துல நடிச்சவங்க பிரபு, அம்பிகா, இசையமைப்பாளர் வந்து பி ராஜேந்தர், பக்காடி சீனிவாசன் டைரக்டர் அப்படின்னு போட்டிருக்காரு அழகர் சாமி. அவருக்கு ஒரு அழகர் பழனிசாமின்னு ஒரு சாமி அழகர் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுகள், எல்லா நேர்களுக்கும் ஒரு பாராட்டுகள். இப்ப நம்ம அடுத்த கேட்கறதுக்கு போன சத்யசுந்தரம். இந்த படத்துல டி என் சௌந்தரராஜன் பாடிய அடங்கப்பம்மனே மம்மி உனக்கு இடம்மீதானப்பா, விராட்ட பெரியல பாலூட்ட பெரியல போறாள வெளியில அவளா உங்கம்மா நீயாளாம தூங்கப்பா அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப கிண்டலா கேள்வியா பாடுவார் டி என் சௌந்தரராஜன். ஏற்கனவே இதுல ஒரு கேள்வி, இந்த படத்துல மூன்று கதாநாயகர்கள், மூணு கதாநாயகி யாருன்னு போடுங்க, சரியா போடுங்க பாட்டுல. மூணு கதாநாயகன், மூன்று கதாநாயகி யாருன்னு போடுங்க. இந்த பாட்டை கேட்கிறோம்.

அரிரரோ அரிரரோ அரிரரோ அரிரரோ நான் யாரோ நீ யாரோ அம்ம யாரோ அப்ப யாரோ கண்ணு யாரோ காது யாரோ மூக்கு யாரோ அரிராரோயி அடங்கப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மிதானப்பா இடம் தப்பா பிறந்ததை இப்போ நினைச்சு அழுவது ஏனப்பா அழுவது ஏனப்பா அடங்கப்பம் அவனே மம்மி உனக்கு டம்மிதானப்பா இடம் தப்பா பிறந்ததை இப்போ நினை

என்ன கலை?

சத்யசுந்தர படத்துல நான் கேட்ட கேள்விக்கு அருமையான பதில் தான் போட்டிருக்காங்க. சிவாஜி கணேசன், ஜெய கணேஷ், விஜயகுமார், கேஆர் விஜயா, ஸ்ரீபிரியா, மாதவி எல்லா பேரையும் அழகா போட்டிருக்காரு. மதுரை மாட்டு சாவணி அழகர் அருமையான பாடல். ஏன் சொந்தராஜ் சிறப்பா பாடினார் இல்லையா? இந்த பாட்டு பாடும்போது தேட்டரே கை தட்டி பிரிக்கும், அவ்வளோ அற்புதமான பாடல். அப்புறம் நம்ம தேன்மொழியும் போட்டிருக்காங்க, அப்புறம் காயத்ரி அவங்களும் போட்டிருக்காங்க, இந்த விட எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சிறப்பான ஒரு பாராட்டுகள். நேயர்களே, இன்று மாலை 3 மணிக்கு கோவை சரோடம்பட்டி காயத்ரி சீனிவாச ராமானுஜம் அவங்களோட பாட்டு தான் வரப்போகுது. நீங்களும் கேளுங்க, அந்த பாடலுக்கு நீங்க வந்து பதிவெல்லாம் போடுங்க. மாமி அப்புறம் கோச்சுக்குவாங்க, அப்புறம் வந்து நான் பொறுப்புள்ள போடலன்னாக்கா நான் பொறுப்புள்ள நேர்கள் தான் உங்க கையில தான் இருக்கு. நீங்க பதிவெல்லாம் போட்டு அந்த பாடலையும் கேட்டு பாராட்டுங்க நேர்களை. இது வரைக்கும் வந்து நம்ம வந்து பாட்டிலே ஒரு கீதம் அழகா தொகுத்து கொடுத்தேன், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். நீங்களும் கேட்டு அழகான பதிவெல்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட உடன் பணிபுரிஞ்ச அனுஷா மேடமும் ஒரு பாட்டுக்கு பின்னா ஒரு பாட்டை அழகா எடுத்து எடுத்து கொடுத்தாங்க, நானும் கேட்ட போட்டாங்க. அருமையா நம்ம நிகழ்ச்சியில சிறப்பா கொண்டு போனோம், ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து பாட்டுல ஒரு இது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மறுபடியும் இந்த அந்த மாதிரி பாடங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் நம்ம இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் உறுதுணையா நம்ம வந்து கலாமத்து கொடுத்தது இயக்குனர் ஈதனேசன் ஐயா தான். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காரணமே முக்கியத்துவம், அவர் பேரை சொல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா ரபரிவானோட இயக்குனர் அவர் இல்லையா, அதனால அவர் பேரையும் சொல்லிடுறேன். ஈதனேசன் ஐயாவுக்கும் ஒரு பாராட்டுகள். நேயர்களும் தனி பக்கத்திலேயே வந்து ராகேஷ் வந்து அழகா சொன்னாரு, இவர்கள் வருங்காலத்து இவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கும் ஒரு பாராட்டுகள். சிறப்பான பாடல்கள் கொடுத்த எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நம்பிக்கையோட. இப்ப கவிஞர் கண்ணதாசன் எழுதிய இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த அவள் ஒரு தொடர் கதை என்ற படத்தில் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த பாடலை அவர்களுக்காக அர்ப்பணம் சமர்க்கிறேன் சமர்ப்பணம் பண்றேன். இவர் வந்து பிறந்த நாள் கொண்டார் ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டு. அவங்க புகழ் என்னைக்குமே நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருக்கும், அவங்களும் வாழ்ந்து இசையால் பாடலால் நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். நன்றி, வணக்கம்.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஒரு சில படப்பாடல் வலம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவில் சோலச்சேரி விஜய் அரசகுமார் அவர்களும் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் நம் இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு பாடல்கள் இன்று தேனான சொற்களில் தேனாக நம் இதயராகம் நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். எப்படிப்பட்ட பாடல் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும். இதோ பாடலுக்கு செல்வோமா? காக்கி சட்டை இந்த படத்திலிருந்து. வானிலே தேனிலா ஆடுது. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன், ஜானகி அம்மா குரலில்.

என்ற நேயர்களே, தேனான பாடல் நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் இதயத்தில் ஒலித்து சென்றதா? இப்பொழுது தெரிந்திருக்குமே எப்படிப்பட்ட சொற்களில் இன்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுடைய பாடல்கள் வளம் வர இருக்கின்றது என்று. அழகான அருமையான பாடல் ஒலித்தது அல்லவா? பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்தோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டனே சொந்தங்கள். சோலச்சேரி தேன்மொழி அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், வானிலே தேரிலா ஆடுதே பாடுதே ஆரம்பமே அசத்தல் சூப்பர் சூப்பர் சாங் என்றும். பாடலை பாடிய பாடகர்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகி அம்மாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து அழகர் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா. இதயராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களுடன் அழகர். இன்று இதயராகம் நிகழ்ச்சியை அழகாக வடிவமைத்து அழகான முத்தான 12 பாடல்களை எடுத்து நமது செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்ப்பவர் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி ராமாபுரம் ஆர் அனுசுயா அவர்களை வருக வருக வரவேற்பது நமது சபரி பண்பலை அனைத்து அன்புள்ளங்களுடன் இணைந்து மதுரை மாட்டுத்தாவணி அழகர் நன்றி வாழ்த்துக்கள் என்றும், இன்று இதயராகம் நிகழ்ச்சி அழகான 12 பாடல்களை தேர்வு செய்தும் மனங்களை கொள்ளை கொள்ளும் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பிய நமது அன்பு நண்பர் கோவை ராஜேஷ் அவர்களின் சகோதரி கோவை காயத்ரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான நிகழ்ச்சியை அழகாக நமது சபரி வானொலியில் நமக்கு கொடுத்து அழகு பார்ப்பவர்கள் நில இயக்குனர் நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்து தேன்மொழி அவர்கள் கமலஹாசனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு அடுத்து அழகர் ஐயா அவர்களே, 1985 வந்த படம் கமல் அம்பிகா நடித்து வந்த அழகான காதல் பாடல் வரிகள் அருமை அழகு கவிஞர் நா காமராஜன் அழகான இசை இளையராஜா அழகான பாடலை அழகாக இரு குரல்களில் எஸ்பிபி உடன் எஸ் ஜானகி ஆரம்பமே அழகான பாடல் வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அழகான ஒளித்தரம் பாடல் செம என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றிகள் ஐயா. அடுத்து பாடல்களை தொகுத்து அனுப்பிய சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்கள் பாடல்களுக்கு அண்ணா தரும் விளக்கங்கள் மிகவும் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதுதான் உண்மை. சூப்பர் சூப்பர், நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு தேனான பாடலுக்கு செல்வோம். அவர் எனக்கே சொந்தம், யாரோ காயத்ரியோட கணவர் தான், அவருக்கே தான் சொந்தம். இதோ இந்த படத்திலிருந்து தேனிலாடும் ரோஜா, சுசிலாம்மா குரலில். இதோ இந்த பாடல்.

என்ன நேயர்களே, அழகான ஒரு தேனான குரல், தேனான பாடல் ஒலித்துச் சென்றது சுசிலம்மா குரல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு விஜய் அரசகுமார் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அவர்கள் பெயரை வாசிக்க தவறிவிட்டேன். இதோ அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் விஜய் அரசகுமார் அவர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் அவருக்கும். அடுத்து தேன்மொழி அவர்கள் ஒலித்த பாடலுக்கு, தேனில் ஆடும் ரோஜா சுசிலாம்மா குரலில் தேனான பாடல், அருமை அருமை காயத்ரி சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல் தேர்வு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சிறப்பான பாடல் அருமை என்று மலர் தூவி வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள், கவிஞர் பஞ்சு அருணாசலம் பாடல் வரிகள், தேன் அழகான இசை இளையராஜா, அழகான பி சுசிலாம்மா குரலில் பாடல் அருமை, அழகான தெளிவான ஒளித்தரத்தில் பாடல் மிக மிக தெளிவு, நல் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு, நன்றி நன்றிகள் ஐயா. அடுத்து அழகரையா அவர்கள், இப்படம் 1977 இயக்குனர் பட்டு அவர்கள் இயக்கத்தில் ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா இவர்கள் நடித்த படம் இது என்று ஒரு சிறப்பான ஒரு தகவலை தந்துள்ளார்கள். சிறப்பான தகவலை தந்த அழகரையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில்தான் பி சுசிலாம்மா பாடிய தேன் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நான் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:15. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? உதயகீதம். இந்த படத்தில் தேனே தென்பாண்டி மீனே, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில், இதுவும் ஒரு அழகான ஒரு தாய் உணர்வை முன்கூட்டு தாய் உணர்வை முன்வைத்த பாடலாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் லக்ஷ்மி நடித்திருப்பார்கள். படத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த பாடல் வரும் காட்சி, அந்த லக்ஷ்மி அம்மாவுடைய ஒரு உணர்ச்சி. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் குரலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பான பாடல், அருமை அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் இனிமையான தாளாட்டு பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்று பாராட்டியுள்ளார். நீங்கள் அனுப்பிய பாடல்தானே சகோதரி. அடுத்து ஆஹா விஜய் அரசுக்குமார் அவர்கள் தேன் சுட்டும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறதோ என்று சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஆமாம் ஆமாம், பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றீர்களா சகோதரி? சிறப்பு, மிக்க நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் விஜய் அரசுக்குமார் போட்ட பதிவுக்கு அறிவைத்தான் காணோம் பாடலில் தேன் வருகிறது அக்கா என்பார் என்று ஒரு பதிவு. ஆமாம் ஆமாம், அவருடைய தேனான குழந்தையை கிருத்திஷாவை தூங்க வைத்துவிட்டு நம் நிகழ்ச்சியில் இணைவார், பார்ப்போம். இதோ அடுத்த பாடலுக்கு வருவார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். அடுத்து தேன்மொழி அவர்கள் சூப்பர், அற்புதம், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது, பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி விஜய் அரசுகுமார் அவர்கள், அட்டகாசம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து அழகரையா அவர்கள் இப்படம் 1985 வந்த படம், அழகான பாடல் வரிகள், கவிஞர் வாலி, அழகான இசை இளையராஜா, அழகான பாடலே, அழகாக அழகான குரல் எஸ்பிபி பாடல், அருமை அழகான சோகப் பாடல், சோகத்திலும் ஒரு தனி சுகம்தான், பக்க பாதிப்பு இல்லாத தூக்க மாத்திரை எங்கள் உயிருக்கு இசைஞானி இசைதாங்க, பக்க பாதிப்பு இல்லாத தூக்க மாத்திரை எங்கள் உயிருக்கு இசைஞானி இசைதாங்க அருமை என்று ஒரு பாராட்டியுள்ளார் ஒரு கவிதையுடன். இசையமைப்பார் இளையராஜாவை பற்றி. சூப்பர் சூப்பர் ஐயா, நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஆகாய கங்கை இந்த படத்திலிருந்து தேனருவில் நனைந்திடும் மல்லிகை. இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் ஜானகியம்மா குரல். இந்த பாடலுக்கு மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் இணைவார் என்று எதிர்பார்ப்போம். ஏனென்றால் தேன் நருவில் நனைந்திடும் நனைவதற்காக இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம், ஜானகம்மா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் விஜய் அரசகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்தி வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி சகோதரி. தேன்மொழி அவர்கள் பாடல் மிகவும் அருமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஆஹா, வந்துட்டார் ஐயா, வந்துட்டார். நான் சொல்லவில்லையா, இந்த பாடலுக்கு கண்டிப்பாக மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் வந்து விடுவார் என்றேன். இதோ வந்துவிட்டார். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார். பாடல் மிகவும் அருமை, பாடலில் தேன் வருகிறது என்று தேனை பிடித்து கொள்ளுங்கள். சிறப்பு ஏனென்றால் அவருடைய மகளை தூங்க வைத்து விட்டு வந்திருப்பார், அதுதான் காரணம். இந்த நேரம் பாப்பா தூங்கும் நேரம். நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அழகான பாடல் அருமை, தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒளித்த பாடலுக்கு. அறிவழி மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களுக்கா என்று வந்ததற்கு, வந்துட்டார் ஐயா, வந்துட்டார், பாடலில் தேன் வருகிறது. ஆமாம் ஆமாம், உங்கள் பேரில் தானே தேன் மொழியும் இருக்கின்றது, உங்களுக்கும் தான். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் மனித தொட்ட பாடல் சூப்பர் சாங் என்னும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அழகரையா அவர்கள் இந்த படம் 1982 கார்த்திக் சுபாஷினி நடித்து வந்த படம். அழகான பாடல் வரிகள், கவிஞர் கங்கை அமரன் அழகான இசை, இளையராஜா கங்கை அமரன் வரிகளில் கங்கை இளையராஜா இசையில் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் ஆமாம் அக்கா, பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அதான் இந்த டைம் தானே அவங்க தூங்குற நேரம், 4 மணிக்குள் எழுந்துடுவாங்க, அதற்குள் நம் நிகழ்ச்சி முடிந்துவிடும், பார்க்கலாம். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயமடைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று நம் சபரி வானொலியில் சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்களின் தொகுப்பில் தேனின்ற சொற்களில் சுசிலம்மா பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பிற பாடகரோடும் பாடியிருக்கிறார்கள், ஆனால் சுசிலாம்மா மட்டுமல்ல, தேனின்ற சொற்களில் தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா. நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:31. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பொண்ணுக்கு தங்க மனசு, பொண்ணுக்கு தங்க மனசு இந்த படத்திலிருந்து தேன் சிந்துதே வானும் உன்னை என்னை தாளாட்டுதே. இது எஸ்பி பாலசுப்பிரமணியன், ஜானகி அம்மா குரலில். இந்த பாடலை கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், மெச்சரி அறிவழகன் மங்கை அவர்கள் தேன் சிந்துதேவானம் தேன் பாடல் இனிமை சூப்பர் என்னும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள், தேன் சிந்துதேவானம் உனையனை தாளாட்டுதே இனிமையான இதமான பாடல் கேட்க அருமை அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்னும் பாராட்டியுள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிறைய தேனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், எடுத்துக்கொள்வோம், நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், சிறப்பு. அடுத்து விஜய அரசுகுமார் அவர்கள், தேன் சிந்துதே வானம் ஆஹா பாடல் அருமை சூப்பர் என்று வாழ்த்தியுள்ளார்கள். இதயங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நீங்கள் சென்றிருக்கும் அந்த இடத்தில் உங்களுக்கு நன்றாக அழகாக தெளிவாக நம் வானொலி பாடல்கள் கேட்கின்றதா என்று தெரியுங்கள் சகோதரி, சிறப்பு சூப்பர். அடுத்து அழகரையா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அருமை, அழகான இசை ஜி கே வெங்கடேஷ், இந்த படம் June 2, 1973 வெளிவந்த படம் என்று ஒரு தகவலை தந்துள்ளார் இந்த பாடலுக்கு.

அம்மா பாடிய பாடல். தியாகம் இந்த படத்திலிருந்து தேன்மல்லிப்பூவே பூந்தென்றல் காற்றே, பூந்தென்றல் தென்றல் காற்று எங்கே வீசுகின்றது, அனல் காற்று தான் வீசுகின்றது. இதோ டிஎம் சவுந்தரராஜன் ஜானகி அம்மா குரலில் இதோ இந்த பாடல். தென்மல்லிப்பூவே பூந்தென்றல் காற்றே, தியாகம் படத்திலிருந்து இதோ.

அழகான அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி அம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள்.

0: தேன்மொழி அவர்களே, தேன்மல்லி பூவே, பூந்தென்றல் காற்றே, என் கண்ணே நீ ராணி, நீ இன்றி நான் இல்லை. இந்த அருமையான பாடலை கேட்க செய்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் அருமை இனிமை என்றும், தேன்மல்லி பூவே, பூந்தென்றல் காற்றே, என் கண்ணே என் ராணி, நீ இன்றி நான் இல்லையே, இந்த அருமையான பாடலை கேட்க செய்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் அருமை இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் சோழச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்கள். சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இன்றைக்கு எல்லாமே தேன் பாடலா? சிறப்பு சகோதரி, வாழ்த்துக்கள் என்று பாராட்டி. ஆமாமாமாம், தேன் தான் வேணுமா, அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் தேனை. சிறப்பு. அடுத்து பாடலை தொகுத்து அனுப்பிய சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், என் விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டு கொண்டிருக்கும் அனைத்து நேயர் சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள், அழகான பாடல், கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள், அழகான இசை இளையராஜா, பாடல் அருமை, நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து காயத்ரி அவர்கள், நமது அனுசையாக்கா மிகவும் அழகாக திறம்பட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இன்னும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அடுத்து ஒரு சகோதரருடன் நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம் ராஜேஷ்.
0: வாங்க வாங்க.
1: அழகாக எல்லோரும் தெரிந்த அறிதா கண்பான பாடல்களை அழகா கொடுத்து மற்றவங்க மனச கவரும் வண்ணம் கண்பான பாடல்களை கொடுத்து தேன் மழையில நனைய வச்சிட்டு இருக்கிற சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள். அவங்க கொடுத்த தேனை எடுத்து எல்லோருக்கும் பரிமாறிட்டு இருக்கிற உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அங்கே இப்பொழுது நிகழ்ச்சி முடித்து விட்டு
1: நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நிகழ்ச்சி முடித்து விட்டு கிளம்பி அங்குதான் வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதல்லவா, நேரடியாக போயிட்டு வேணுன்ற அளவு தேனை அள்ளி கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றேன். சொல்லிவிட்டேன் சகோதரியிடம். அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சகோதரரே, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, சிறப்பான ஒரு அழகான ஒரு உரையாடல் நம் நிகழ்ச்சியை பற்றி உரையாடி சென்றார் ராஜேஷ் அவர்கள், நன்றி அவருக்கு. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இளமை ஊஞ்சலாடுகிறது இந்த படத்தில் கிண்ணத்தில் தேன் வடித்து, கே.ஜே. யேசுதாஸ் குரலில். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி, மிக இனிமை இந்த பாடல், சூப்பர் கிரேட் என்றும் பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவை தந்துள்ளார். இப்படத்தில் நடித்த கமலஹாசனும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாடலை கேட்டு ரொம்ப நாளாச்சு, பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நான் ஒரு கேள்வி கேட்டது, இயேசுதாசுடன் பெண் குரல் கொடுத்தவர் யார் என்று. அதற்கு அழகான பதிலை அளித்த தேன்மொழி எஸ் ஜானகி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் எஸ் ஜானகி அம்மா என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர் மனதை தொட்ட பாடல், எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, சரியான பாடல், ஸ்டாரை வழங்கியுள்ளார், வேற லெவல், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து ஒரு சகோதரியுடன் நம் நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்க்கா. ராஜேஸ்வரி.
0: இது ஒரு தேனான குரல் தான் என்று. சொந்தக்காரருடைய தங்கச்சி தானே.
1: உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், பதிவு
0: நன்றி. நன்றி சகோதரி, சூப்பர், நன்றி. நன்றிமா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு அழகான ஒரு உரையாடலை உரையாடி சென்றார். ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும் சிறப்பு. அடுத்து ஒரு பதிவு, அழகரையா அவர்கள், இந்த பாடலை ஜூன் மாதம் 4/6/26 வியாழக்கிழமை நமது வானொலியில் சவரியில் நம்ம சகோதரி சோலைச்சேரி சகோதரி தேன்மொழி அவர்கள் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சகோதரி விஜய் அவர்கள் போட்டார்கள், மறக்க முடியாத நினைவுகள். சூப்பர் சூப்பர் ஐயா, உங்களுடைய ஞாபக சக்திக்கு என் தலை வணங்குகிறேன். அழகான பாடல் வரிகள், அருமை, சூப்பர். கவிஞர் வாலி அழகான இசையில், இளையராஜா அழகான பாடலை அழகாக இருக்குறளில், கேஜே இயேசுதாசுடன் ஏ ஜானகி பாடியுள்ளார்கள் என்று பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரரும், பாடல் வரிகளை எழுதிய வாலிக்கும், பாடலை பாடிய கேஜி இயேசுதாஸ் எஸ் ஜானகியம் அவர்களையும் குறிப்பிட்டு உள்ளார்கள் நம் அழகரையா அவர்கள். நன்றி, நன்றி. அதற்கு தேன்மொழி அவர்கள், நானும் அதைத்தான் நினைத்தேன் ஐயா, நன்றி, அருமை பாடல் அல்லவா, அருமையான பாடல் அல்லவா என்று ஒரு பாராட்டியுள்ளார் நம் அழகரையா அவர்களுக்கு. சரி, நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா. இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் தேனின்ற சொற்களில் வரும் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு படத்திற்கு வருவோம். அன்புள்ள ரஜினிகாந்த் இந்த படத்தில் இருந்து தேன் பூவே பூவே வா. இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா குரல். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள், அழகரை அவர்கள் அழகான காதல் பாடல் வரிகள், கவிஞர் வாலி வரிகளில் அழகான இசை, இளையராஜா அழகான இரு குரல்களில் எஸ்பிபி உடன் எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவை. சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஆஹா ஆஹா அருமையான பாடல், தேன் தழுவிய பாடல்களை தேர்வு செய்த சகோதரி காயத்ரி, காயத்ரிக்கு நன்றி. நமக்கு அழகாக தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கும் நன்றி. சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இதில் பாருங்கள், இவர் ஒரு கவிதையாக எழுதுவதற்கு மாறிவிட்டார். ஆஹா ஹஹா அருமையான பாடல், தேன் தழுவிய பாடல்களை தேர்வு செய்த சகோதரி, பாருங்க, தேன் தழுவிய பாடல்களை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி, நமக்கு அழகாக தொகுத்து வழங்கிய அனுசுயா அக்காவுக்கும் நன்றி என்று ஒரு வீர வசனத்துடன் அனுப்பியுள்ளார் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். சிறப்பு சிறப்பு, எல்லா கவிதை ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள் நம் வானொலியில், வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்து தேன்மொழி அவர்கள், இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும் ஜானகி அம்மாவையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் கண்முன் கொண்டு வந்து பூக்கத்தை கொடுத்து ஆஹா டீயை ஞாபகப்படுத்தி விட்டார்கள். இது மகேஷ் தான் தருவார். இப்போ மகேஷ் இன்று ஒரு வேலை காரணமாக பிஸியாக இருக்கின்றார், நிகழ்ச்சி கேட்க இயலவில்லை என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லிவிட்டார் எனக்கு. நாளை வெளியூர் செல்வதாக இன்று அவர் பார்க்கும் வேலையை அதிகமாக இருக்காம். இப்போது மகேஷ் தான் டீ கொடுப்பார், எங்கேயோ போய்விட்டார் என்று நான் கொடுத்து விட்டேன். டீ சாப்பிடுங்க அக்கா. தோ தோ தோ தோ இதோ இதோ எடுத்துக்கொள்கிறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துக்கொள்வேன். சிறப்பு சூப்பர். அழகரை அவர்கள், சகோதரி அனுசுயா அவர்களே, இளையராஜா எப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி இசை அருமையை. சகோதரி, இந்த பாடலை 44 தடவை கேட்டுவிட்டேன். அழகரை அவர்கள், சகோதரி அனுசுயா அவர்களே, இளையராஜா எப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படி இசை அருமை. சகோதரி, இந்த பாடலை 44 தடவை கேட்டுவிட்டேன் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. அப்படிங்களா? சூப்பர் சூப்பர் ஐயா. உங்களை மிஞ்சியவர் நீங்கள்தான், யாரும் உங்களை ஒன்றும் மிஞ்சவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு திறமைசாலிதான், ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகம். சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், நான் இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன், உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க, இந்த எனக்கு தானே கொடுத்தாங்க, இந்த போக. சிறப்பு. அடுத்து அழகரையா, அருமை சூப்பர் பாடல், இசைஞானி கலக்குகிறார் என்று பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், அறிவழகன் போட்ட பதிவுக்கு அறிவு உங்களுக்கு தரவில்லை, அனுசுயா அக்காவுக்கு தான், அதான் நான் முதல்லே சொல்லிவிட்டேனே, எனக்கு தான், யாருக்கும் கிடையாது, டீ மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நன்றி நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள், நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்று பாராட்டி உள்ளார்கள். வாழ்த்திய அத்தனை உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இதில் ஒரு சஸ்பென்ஸ். ஏணிப்படிகள் இந்த படத்திலிருந்து ஆண் குரல் இப்பொழுது இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இதில் இந்த படத்தில் ஒரு சிறப்பான பாடல் தான் இது. இது என்னவென்று உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இதோ இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா குரலில்.

என்ன நேயர்களே, அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றதல்லவா? இந்த படத்தில் வரும் இரண்டு பாடல்களும் எனக்கு ஒரு வழிகாட்டி. இது என்றென்றும் என்னால் மறக்க முடியாத ஒரு பாடல்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகள், இது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அவ்வளவுதான். அதற்கு தான் இந்த பாடல் ஆண் குரலிலும் பெண் குரலிலும் ஒலிக்க விட்டு அழகு பார்த்தோம், அவ்வளவுதான் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு எல்லாரும் நல்லா பாடுகிறாங்க, கவிதை எழுதுகிறாங்க, நமக்கு தான் வரமாட்டேங்குது அப்படி என்று ஒரு பதிவு போட்டார் அல்லவா? வரும் வரும் வரும், காத்திருங்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் ஒலித்த பாடல்களுக்கு, பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து இந்த பாடலை சுசிலமா பாடி இருப்பாங்க, அருமையாக இருக்கும் என்று ஒரு பதிவு போட்டார்கள். நான் இதற்கு முன்பாக இரவே எடுத்து விட்டேன் இந்த பாடல். ஏனென்றால் என் வாழ்க்கையில் அடிக்கடி வந்து போகும் ஒரு பாடல் வரிகள் இது. இந்த இரண்டு பாடல்களுமே எஸ்பி ஐயா பாடிய பாடலும் சுசிலம்மா பாடிய பாடலும், ஆகையால் இது என்றென்றும் மறக்க முடியாத ஒரு பாடல்தான் என்று சொல்ல வேண்டும். அதற்கு நான் இரவே எடுத்து விட்டேன். அடுத்து தேன்மொழி அவர்கள் ஒலித்த பாடலுக்கு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்றும், இனிமை அருமை சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். அடுத்து அழகரையா அவர்கள் அழகான பாடல் வரிகள், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் அருமை அழகு, அழகான இசை கேவி மகாதேவன், அழகான பாடல் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பொன்வண்டு சங்கீதம் படித்தால் நன்றாகத்தான் இருக்கும், பொன்வண்டு சங்கீதம் படிக்கும் வரை நாம் வைத்திருப்போமா? அது பொன்னல்லவா, விற்கிற விலைவாசிக்கு எடுத்து போய் கடையில் கொடுத்து உருக்கி ஒரு நகையாக மாட்டிக்கொள்வோம், அவ்வளவு ஆசை வேண்டாம். கருவண்டாகவே இருக்கட்டும், அது பொன்வண்டாகவே இருக்க வேண்டாம், உங்கள் ஆசை நிறைவேறாது, போங்க. நன்றி நன்றி ஒலித்த பாடலுக்கு, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், ஐயோ சாமி யாருங்க, நீங்கள் தான் நினைச்சேன் இப்போ பாட்டை இப்போ தான் நினைச்சேன் இந்த பாட்டை போட்டுட்டீங்களே, சுசிலம்மா குரல் அருமையாக இருக்கும், நன்றி நன்றி அக்கா என்று பாராட்டி உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது நினைத்தீர்கள், இந்த படம் எப்பொழுது தொலைக்காட்சியில் வந்தாலும் வானொலியில் வந்தாலும் நான் எப்பொழுதும் நினைத்து பார்க்கும் ஒரு பாடல், என் உணர்வுகளை தூண்டும் பாடல் இது, படம் சிறப்பு. அடுத்து காயத்ரி அவர்கள் தேன்மொழி அவர்கள் போட்ட பதிவுக்கு, சகோதரி விருப்பப்படி சுசிலம்மாவும் பாடிவிட்டார்கள், சிறப்பு என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி. இதற்கெல்லாம் இன்று நம் இதயராக நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி கொடுத்த ஒரு தேன் என்ற சொற்களில் வந்த பாடல்கள் தான் இந்த இரண்டு பாடலும் இன்று வளம் வந்தது, அவருக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், ஏடிப்படிகள் படப்பாடல் அனைத்தும் சூப்பராகத்தான் இருக்கும், இந்த பாடல் இன்னும் ஸ்பெஷல். ஆமாம் சூப்பர். காயத்ரி அவர்கள், நேயர் விருப்பத்தை உடனடியாக நிறைவேற்றி தந்த நம் அனுசயா சகோதரிக்கு நன்றிகள் பல பல என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி சகோதரி. காயத்ரி அவர்கள் விருப்பத்தை பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றியோ நன்றி என்று தேன்மொழி அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து அழகரையா அவர்கள், அழகான இரு குரலில் பாடல் அருமை சூப்பர், இரு சகோதரி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும், பாடலை தேர்வு செய்த உள்ளம் அழகான பாடலை அழகாக ஒளிபரப்பில் சகோதரி ஒளிபரப்பில் சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் செம என்றும் பாராட்டி உள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கையார், இன்னும் எத்தனை பாடல் அக்கா இருக்குது, எங்கள் பாப்பா தூங்கி எழுந்துட்டாங்க, பாப்பாவை கேட்க சொல்லுங்கள், அதுக்குள்ளே என்ன தூக்கமோ உங்களுக்கு, காக்கா தூக்கமோ, தூங்கி எழுந்துட்டாங்க, இல்லை கோழி தூக்கமோ, கோழி தான் நின்றுக்கிட்டே உறங்கணுவாங்க, காக்கா குளியல் சொல்லுவாங்க, தூக்கத்தை கோழி தூக்கம் என்று சொல்வார்கள். பாப்பாவை பாடலை கேட்க சொல்லுங்கள், சிறப்பு சூப்பர். இதோ பாடலுக்கு வருவோம். இன்று இதயராவு நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின்
தொகுப்பில் தேனின்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:16. அடுத்த பாடல் மௌனம் சம்மதம். இந்த படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில். இது ஒரு சிறப்பான பாடல்தான். இந்த படத்தில் நான் பாடல் பெயரை சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். மௌனம் சம்மதம் படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய என்ன பாடல் என்று இதோ அந்த பாடலை கேட்டு ரசிப்போமே இப்போது.

அழகான அருமையான ஒரு அடுக்கு மொழியில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், குழந்தையை பாப்பா எழுந்துவிட்டாள் என்று சொன்ன கோழி தூக்கம்தான் அக்கா என்று ஒரு பதிவு. குழந்தைகள் அப்படி தான் தூங்குவார்கள், பரவாயில்லை. ஒலித்த பாடலுக்கு கல்யாண தேனிலா பாடல் மிகவும் அருமை, இசை அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கோவை காயத்ரி அவர்கள், அருமையான அழகான இனிமையான மெலோடி சாங்ஸ் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று ஒரு பதிவு, சூப்பர். தேன்மொழி அவர்கள், கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா, அருமையான பாடல், இந்த பாடல் லா வருகிறது அதைத்தான் சொல்கிறீர்களாக்கா என்று, ஏனென்ற பெண் குரல் யார் என்று கேட்டேன் அல்லவா, அதற்கு அதுக்கே சித்ரா தான் பாடியிருக்கின்றார்கள் பெண் குரல், அதையும் குறிப்பிட்டுள்ளார் தேன்மொழி அவர்கள், சிறப்பு, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்து தேன்மொழி அவர்களே, அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மறைந்த தொட்ட பாடல், இனிமை இதமான பாடல், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும் மலர் தூவி வாழ்த்தி உள்ளார்கள். அடுத்து கேட்ட கேள்விக்கு அழகாக பதில் அளித்து விட்டார் சின்ன கோயில் சித்ரா என்று தேன்மொழி அவர்கள். காயத்ரி அவர்களும் சித்ரா அவர்கள் என்று பதிலை அளித்து உள்ளார்கள், நன்றி நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள், கவிஞர் புலமை பித்தன் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை, இளையராஜா அழகாக இருந்தே இருந்தேன் குரல், இரு தேன் குரலில் கேஜே இயேசுதாஸ் உடன் கே எஸ் சித்ரா, இந்த பாடலில் ஒரு ஒற்றுமை, இரு பாடகருமே கேரளாவை சேர்ந்தவர்கள். கவிஞர் புலமை பித்தன் பாடல் வரிகள் அருமை, அழகு, அழகான இசை, இளையராஜா அழகாக இரு தேன் குரலில் கேஜே இயேசுதாஸ் உடன் கேஜே சித்ரா, இந்த பாடலில் ஒரு ஒற்றுமை, ஒரு இரு பாடகருமே கேரளாவை சேர்ந்தவர்கள் என்று ஒரு அழகான ஒரு குறிப்பு, சூப்பர் சூப்பர், நன்றி ஐயா. மேச்சேரி அறிவழகம் மங்கை அவர்கள், அழகான கல்யாண தேனிலா பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த படப்பாடலுக்கு வருவோம். குருவி இந்த படத்திலிருந்து தேன் தேன் தேன் உன்னை தேடி அலைந்தேன், எதற்கு தேனை பிடிக்கவா இல்லை ஆளை பிடிக்கவா தேடி அலைந்தார் இவர்? முனித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் இவர்களுடைய குரலில் இதோ இந்த பாடல். ஆஹா, இதற்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டும் இருந்தேன், மறந்துவிட்டேனே, நானே பெயரை சொல்லிவிட்டேன். சரி பரவாயில்ல, இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல். தேனை தேடி தேடி அறிந்து விட்டு சென்று விட்டார் நம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்த படம் என்று அழகாக ஒரு பதிவிட்டு உள்ளார்கள் நம் சகோதரிகள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களும் காயத்ரி அவர்களும் விஜய் என்று சிறப்பு. அதில் நடித்த கதாநாயகர் பெயர் என்னவென்று இதற்கு முன்பு அழகான கல்யாண தேனிலா பாடல் ஒலித்ததல்லவா கேஜே யேசுதாஸ் சித்ரா குரலில் அகிலா ஸ்ரீதர் என்று வாசிப்பதற்கு அறிவழகன் மங்கை என்று வாசித்து விட்டேன். மன்னியுங்கள் சகோதரி, இப்பொழுதுதான் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், நீ நடமாடும் திராட்சை தோட்டம் எதிரில் அறிந்தேன். ஆமாம், நடமாடும் திராட்சை இருந்தால் யாரும் கேட்க மாட்டார்கள். வேலையோடு இருந்தால் யாராவது கேட்பார்கள் அல்லவா. அந்த தோட்டத்தில் நுழைந்தால் நடமாடும் தோட்டத்தில் யார் வேணாலும் பறித்து கொள்ளலாம். இதுதான் இந்த பாடல் வரிகளின் ஒரு தத்துவம். சிறப்பு, சூப்பர். தேன்மொழி அவர்கள், இந்த பாடலிலும் தேன் தேன் என்று வருகிறது. ஆமாம், எல்லாம் தேன் தேன்றா வருகிறது. தேனில் குளித்து விட்டோம். நைட்டு தூங்கும் பொழுது எறும்பு முக்கியமோ, ஈ முக்கியமோ, கொசு முக்கியமோ? சிறப்பு, சிறப்பு. அறிவழகன் மங்கையாரு, குருவி சிறகடித்து பறந்து சென்றது. ஏ, என்ன உங்களுக்கு இந்த போராமை? அது சிறகடித்து பறக்கவில்லை. அழகாக ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது அந்த குருவி. அதை பாதுகாப்போம், நமது கடமை. என்ன நேயர்களே, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ அம்மணி.
1: ஹலோ.
0: வாங்க வாங்க. வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சந்தோஷமா. தேனில் குளித்து
1: தேனில் ஜாலியா போச்சு. 1.5 மணி நேரம் போனதே தெரியல, அவ்வளவு அழகா ஜாலியா அந்த பாடலுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்து அழகா போச்சீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: நன்றி, நன்றி.
1: நேராகம் நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நீங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் இல்ல,
1: 3 மணி எப்போ வரும் நாங்க காத்துக்கிட்டே இருக்கணும்.
0: கண்டிப்பா.
1: அந்த மாதிரி நேயர்கள் எல்லாரும் கேட்டு பதிவிட்டு பொறுமையா பதிவு போட்ட அத்தனை நேயர்களுக்கும், அப்புறம் தனிப்பக்கத்துல இருக்கிற மத்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அழகன் அண்ணாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்க வந்து இந்த பாடலோட ஒரு ஒரு பாட்டையும் அது அழகாக அதோட சொல்லி, அந்த பாடல்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அதை சொல்லி, நடிகர் நடிகையர் வழி வந்த வருஷம் முதற்கொண்டு சொல்லி, நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த பாடலை கேட்கும் போதே அந்த டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. ரொம்ப
0: கண்டிப்பா
1: என்னுடைய
0: ஆசையும் அப்படிதான் இருக்கின்றது. ஆனால் என் உடல் நலம் எனக்கு ஒத்து உழைக்கவில்லையே.
1: நன்றி
0: நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். அம்பிகை நேரில் வந்தால் யாரு? நம் சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள்தான். இவருடைய விருப்பத்தில் நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக கேட்டு ரசித்து விட்டு, இன்று தேனில் குளித்தோம் அல்லவா, இரவு எப்படி தூங்கப் போகிறோம் என்று தெரியவில்லை, பார்ப்போம். ஏதோ அந்த தேன் சுவையில் நாம் தூங்குமா, இல்லை நம்மளை தூங்கிவிட்டு செல்லுமா அந்த ஈ எறும்பு கொசு என்று அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணுமோ பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்து விட்டோம், இது என்ன பெரிய விஷயமா, பார்த்துக்கொள்வோம். சரி, நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். பாடலை கேட்டு ரசித்து விட்டோம். நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா?
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. என்ன நேயர்களே, பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி காயத்ரி அவர்களின் உரையாடல் கேட்டு ரசித்தோம் அல்லவா. இதோ நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். அம்பிகை நேரில் வந்தால் இந்த படத்திலிருந்து கண்ணித்தேனே ஈவல் மானி. இதோ வாணி ஜெயராம் இவருடன் ஒரு ஆண் குரல், அது யார் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். வாணி ஜெயராமுடன் ஒரு ஆண் குரல், இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் அம்பிகை நேரில் வந்தாள் இந்த படத்திலிருந்து. இதோ இந்த பாடல்.

பறந்து சென்றது என்று போட்டிருந்தார் அல்லவா, அதற்கு தேன்மொழி அவர்கள் அந்த குருவிக்குத்தான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விசில் அடித்து விட்டார்கள் என்று ஒரு பதிவு. ஆமாம் ஆமாம், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வழங்கிய பாடல்களை வழங்கிய சகோதரிக்கு தொகுத்து கொடுத்த சகோதரிக்கும் வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. நன்றி. அழகர் ஐயா அவர்கள் சகோதரி கோவை சகோதரிக்கு, கோவை காயத்ரி சகோதரி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகு மங்கை அவர்கள் அந்த குருவிக்குத்தான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விசில் அடித்து விட்டார்கள் என்று போட்ட பதிவுக்கு, தேன்மொழி போட்ட பதிவு, நானும் தான் விசில் அடித்து விட்டேன் என்று ஒரு பதிவு. விசில் அடித்தால் பரவாயில்லை, விசில் அடித்து கொண்டே இருந்தால் போய் சேரும் இடம் வேற இடமாக இருக்கும், விசில் அடித்து நின்று விட்டால் நாம் போகும் இடம் போகலாம், அதுதான் வித்தியாசம். விசில் அடிப்பதில் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. சிறப்பு, ஒரு நகைச்சுவையான பதிவு தான் இது, தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் யாரும். அடுத்து ஒலித்த பாடலை அழகர் ஐயா அவர்கள் சகோதரி தேர்வு செய்த பாடல் மிக மிக அருமை. சகோதரி காயத்ரி அவர்களுக்கு மீண்டும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் நிறைவு பாடலாக வந்த பாடலும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். இந்த பாடலுக்கு வாணி ஜெயராமாவுடன் ஆண் குரல் யார் என்று கேட்டிருந்தேன், அதற்கு ரமேஷ் இளையராஜா என்று ஒரு பதிவை போட்டுள்ளார். சிறப்பு, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். அழகர் ஐயா அவர்கள் இப்படம் 1984 வந்த படம், உடன் பாடியவர் ரமேஷ் என்றும் ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் ஐயா. காயத்ரி அவர்கள் மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. தேன்மொழி அவர்கள் வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன், அற்புதம், சூப்பர், சிறப்பு, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள் என்றும் மிக்க நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. நன்றி. அடுத்து அழகர் ஐயா அவர்கள் இதுவரை அழகான பாடலை தேர்வு செய்து கொடுத்த கோவை காயத்ரி அவர்களுக்கும், இதுவரைக்கும் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி அனுசியா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் நிகழ்ச்சி செம என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றிகள் ஐயா, நன்றி நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரை நம் சபரி வானொலியில் சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் நம் இதயராகும் நிகழ்ச்சியில் தேன் என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து தேனில் குளித்து எழுந்த அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் மற்றும் நில இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. சபரி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773. இந்த நண்பரில் தொடர்பு கொண்டு பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: இனிய மாலை வணக்கம். கூறுவது மயிலாடுதுறை மாவட்டம் தமிழ்நாடு கோயில். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? பேன இருக்குது. பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
1: சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சாடா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன உனக்கு தீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சின்ன உனக்கு தீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, எனக்கு தட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, எனக்கு தட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரட்டுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரட்டுமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்னை பாரம்மா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாரா சாப்பிடுவாரு, நீ கொஞ்சி கொஞ்சி பேசினாரா சாப்பிடுவாரு, கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகி விடாது, கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகி விடாது, உனக்கு கொய்யா பழம் பறிச்சு தரு அழக்கூடாது, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாதா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. நன்றிமா.
0: சிறப்பு சார், ரொம்ப அழகா பாடினீங்க. அருமையான பாடல், சின்ன குழந்தைகளுக்கான பாடலை அருமையா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமினார் கோவிலிருந்து குணசேகரன் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக அருமையா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாய்க்கிலேஷன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்கக்கா.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: நான் பேசுறேன்.
0: நல்லா கேக்குது மேம்.
1: சரி, அன்னக்கிளி பக்கத்துல
0: பாடுங்கள்.
1: பார்த்தீங்களா மலராளே, குயிலாக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலையே அவர வந்தார காணலையே,

0: பார்த்தாக்க சொல்லுங்களே.
1: அவர்கள் பார்த்தாக்க சொல்லுங்களே, என்னை கத்த சொல்லுங்களே. கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலியே, அவர் வந்தார காணலியே, கல்யாணம் பேசி கண்டாய் செல்ல.

கொஞ்சம் மாறட்டும், கொஞ்சம் மனசார வாழ்த்துங்களே, இங்கே குலவாழ வாழ்த்துங்களே. மத்தான பத்திகளாம் மலவாழ தோப்புக்குள்ளே, குயிலாக்க கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு.

0: அவ்வளவுதாங்க. அந்த எழுத்து எனக்கு சரியா புரியவிடலக்கா.
1: எப்போ மேம் வந்தார் உங்க வீட்டுக்காரு? வரவேல வந்தாரா காங்களையே, வந்தாரா காங்களையே நிக்கிட்டீங்க, அதான் கேட்டேன்.
0: அதே வரவே இல்ல.
1: சீக்கிரம் வருவார், உங்களை தேடி சீக்கிரம் வருவார். அப்படி சொல்லாதீங்க, நீங்க வேண்டவே வேண்டாமா. ரொம்ப அழகா பாடுங்க. நீங்க இந்த பாடல் கேட்டு அவர் கேட்டார்னா நீங்க பாடுறத கேட்டு வந்துருவார் மேம். சூப்பர், அழகா பண்ணீங்க, அழகா சிரிக்கிறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்த டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து அவங்க வீட்டுக்காரர் தேடிக்கிட்டே இருக்காங்க. அவர் தான் எங்கேயும் போயிட்டு வரவே இல்லை போல. பாவம், அவங்களுக்கு அப்படியே பிடி விட்டு போச்சு. இனிமேல் என்னத்துக்கு அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம், அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: சென்னையிலிருந்து அகில ஸ்ரீதர்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: அருமையா இருக்க மேடம்.
1: ஓகே மேம், பாடுங்கள் மேம்.
2: உங்களுக்கு ஒரே நிமிஷம் மேடம். காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள்.

சிவக்கும்பந்தம் அணைக்கும் போது மயங்கும் மாறு காதல் சரித்திரத்தை

0: சகோதரி.
1: சிறப்பு மேம், கணீர்ன அழகான வாய்ஸ்ல செம்மையா பாண்டிங்க மேம்.
0: ரொம்ப நன்றி
1: சகோதரி. எங்க இருந்து வருது இந்த குரல், இவ்ளோ சவுண்டா மேம்?
0: எங்க இருந்து வருதுன்னா தொண்டையில இருந்து தான் வருது மேடம்.
1: நிச்சயமா வேற எல்லாருக்கும் அப்படி வரலையே.
0: ரொம்ப நன்றி.
1: உங்களுக்கு ஸ்பெஷலா வருது மேம்.
0: அப்படியா, ஸ்பெஷலா வருதா?
1: சூப்பரா பாண்டிங்க, ரொம்ப அழகா இருக்கு, அருமையான பாடல்.
0: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா பாடியிருப்பாரு டி எம் சவுந்தரராஜன். அந்த ஆனந்த நாடகத்தின் அந்த இடத்துல வரும்போது ஒரு வளைவோ ஒரு வளைவு வரும், ஒரு ஏற போற ரோட்ல ஒரு வளைவு வர மாதிரி, அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது நுணுக்கத்தோட பாடுவாரு, அதனால இந்த பாட்டு தேர்ந்தெடுத்தேன். இப்ப வந்து என்னுடைய தலைவர் காத்துட்டு இருக்காரு.
1: உங்க தலைவர் காட்டுறாரு, காத்துட்டு இருக்காரு. ஓகே மேம், நீங்க சூப்பரா பாண்டிங்க, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் மேம் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக கணீர்னு அவ்வளோ அழகா பாடினாங்க, அருமையா இருந்துச்சு, நன்றி, வாழ்த்துக்கள். இப்போது அவரோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க சார்.
2: வணக்கம், நான் அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: சௌக்கியமா இருக்க மேடம், நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நாங்களாம் சூப்பரா இருக்கோம்.
2: நிகழ்ச்சி கொஞ்சம் தள்ளி வருதா?
1: ஆமா, நான் வந்து டெல்லியில இருக்கேன் சார். நான் இப்பதான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். இவர் நடத்துவார்னு பார்த்தா இவரை காணோம், சரி நம்மளே நடத்திடுவோமே, ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டா ஆரம்பிச்சேன். ஓகே,
2: தலைநகரத்துல இருந்து நடத்துறீங்க?
1: ஆமா சார். பாடுங்க சார் உங்கள் பாடல்.
2: ஓகே. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா.

கதிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா. அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா. கூந்தலில் நுழைந்த கைகள் ஒரு கோலம் போடுதோ, தன்னிலை மறந்த

0: கதைகள் மொத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா.
1: சிறப்பு சிறப்பு சார், ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு. உங்க குரல் கணீர்னு, உங்க ஒய்ஃபை விட கணீர்னு பாடுறீங்க சார், ரொம்ப அழகா பாடுறீங்க சார். அழகான பாடல், நன்றி, வாழ்த்துக்கள். நாங்க தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சபரி பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியை கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து, சென்னை அம்பத்தூரிலிருந்து ஸ்ரீதர் சார். அவ்வளோ அழகான பாடலை சிறப்பாக அருமையாக பாடுறாரு, ரொம்ப நல்லா பாடுறாரு, நல்லா இருந்துச்சு குரல் அப்படி. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? என்னங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள்.
0: முருகரா?
1: தேன்மொழி முருகன்.
0: ஓகே மேம், நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க தலைநகரத்துல இருந்து இப்படி கலக்குறீங்க,
0: என்ன செய்ய?
1: என்ன செய்ய,
0: என்ன கலக்குறேன்? எப்பவும் மாதிரி நிகழ்ச்சி தானே நடத்துறேன். என்ன
1: நடத்துறீங்க? இருந்தாலும் அது ஒரு திறமை தானே. அவ்வளவு தூரம் இருந்து நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம்னு சில பேர் இருப்பாங்க.
0: அதுவும் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், 7 மணி தான் கரெக்டா உள்ளே நுழைஞ்சேன்.
1: டவர் கேக்குது, நல்ல பாட்டு அங்க கேக்குதுன்னு.
0: நல்லா கேக்குது. பாடுங்கள். உங்கள் பாடலை
1: படித்த பாடல் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் பாடுறேன். பொன்னாரும் பூவாரும் கண்ணூரும் சிருங்காரும், பொன்னாரும் பூவாரும் கண்ணூரும் சிருங்காரும், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி நீலா ஒரு பேர் கொண்டு வா, செந்தே நீலா புது சீர் கொண்டு வா. பொன்னாரும் பூவாரும் கண்ணோரும் சிருங்க

தண்டலி வா தெண்டலி, அழகு ரதம் அசைகிறது, ஊர்வலமாய் வருகிறது. வா பண்பாடு மாறாதத்தின் பாங்கு பூவி, காலமெல்லாம் தேனிலவுதான். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி, வாவெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேனிலா புது சீர் கொண்டு வா. சிந்தாத மணி மாலை உன் புன்னகை, உன் புன்னகை செவ்வான விண்மீன்கள், உன் கண்களே உன் கண்களே சிறிய இடை குறியளக்க,

0: பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வாவின்னா ஒரு தீர் கொண்டு வா செந்தே நீலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் அவள்தான் மேம்.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பாண்டிங்க, அழகான பாடல், சிறப்பா பாண்டிங்க மேம்.
0: நன்றி நன்றி,
1: அருமையா இருந்துச்சு, குரல் குரல் நல்லா இருந்துச்சு மேம்.
0: நன்றி, அவ்வளவு நிகழ்ச்சி நடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8 மணி. எனது குரலில் ஒரு பாடல்.

கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து. அத்தைக்கு பிறந்தவளே, ஆளாகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரையே, பட்டம் வச்சு பிடித்தவள் தாமணிக்கு வந்ததுப்போ, மூன்றாம் பிறையது முழு நிலவானதப்போ, மௌனத்தில் நீ இருந்தால் யாரைத்தான் கேட்பதிப்போ, அத்தங்கர மரமே அரச மர இலையே,

கிளையே, ஆலமரக்கிளையே, அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தா

0: கிளியே, நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், கற்பகவல்லி நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் இருந்து.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லவா இருக்கோம். நீங்க நல்லா அழகா பாடுனீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
0: நன்றி மேம்.
1: அனைத்து பாட வந்த சொந்தங்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகே ஓகே, நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சரிங்க மேடம்.

நிறம் அவன் செல்விதழே, மஞ்சள் உள்ளம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெண்மை நிறம் அவன் திரு உள்ளம் வடிவம் அதில் கண்டே. நான் இளம் நாராயணன் விளையாட்டு

0: அழகான பாடல், செம்மையா இருந்தது பாடல், அருமையா பாடினீங்க,
1: ரொம்ப நல்லதுங்க.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்து. வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான ஒரு பக்தி பாடல், சிறப்பான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அருமையா பாடினாங்க, ரொம்ப அழகா இருந்தது.

நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச்சென்ற அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் மற்றும் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்காசி மாவட்டம் சொலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: அடிக்கிது குளிரு